0: 819 kHz ये है रेडियो मॉरिशस. रेडियो मॉरिशस
1: வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் ஒரு மணி ஆகிறது.

0: நேயர்களுக்கு அன்பு நிறைந்த புதன்கிழமை திட்டக்கும் மத்திய வணக்கம். மொரிஷியஸ் வானொலியில் புதன்கிழமை தோறும் இம்மத்திய நேரத்தில் ஒலிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
0: புதன்கிழமை இன்றைக்கு ஜூன் 24 தேதி ஆனி மாதத்தின் 10 நாள். நல்லதே நடக்கட்டும், நம்மை பிறக்கட்டும், நன்றே அமையட்டும். இதோ உங்களுக்காக அமுத இசைவாணி சுதா ரகுநாதன் அவர்கள் குரலில் வரும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல்.

இசையோடு கரையும் மனதிற்கு அமைதியையும் பேரானந்தத்தையும் தருகிறது. இதோ வருவது. தினம் ஒரு திருக்குறளை கற்போம். உங்கள் வள்ளுவர் வாக்கு.

0: அதிகாரம் விருந்தோம்பல் ஹாஸ்பிடாலிட்டி தட் இஸ் செரிஷிங் கெஸ் ஃபேமிலி லைஃப் தட் இஸ் ஏர்னிங் வெல்த் இஸ் டு சர்வ் யோர் கெஸ் வித் லவ் அண்ட் ஜெனரோசிட்டி இருந்தோம்பி இழ்வாடெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விளக்கம் இல்லறத்திலிருந்து பொருள் சேர்த்து வாழ்வதெல்லாம் விருந்தினரை போற்றி அவர்களுக்கு செய்வதற்கே ஆகும் என்பதை இதன் பொருளாகும் ஆங்கில மொழிபெயர்ப்பு தட் இஸ் த ஹோல் பர்பஸ் ஆஃப் ஏர்னிங் ஏ லிவிங் அண்ட் மெயின்டெய்னிங் எ ஹோம் இஸ் டு ப்ரொவைட் ஹாஸ்பிட்டாலிட்டி டு யோர் கெஸ்ட் இதோ வருவது பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்களை பாடலின் இசை மூலமாக நீங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கலாம் இதோ உங்களுக்காக விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி
1: விருந்தோம்பல்
2: இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு
1: Le motif pour lequel il faut conserver ses biens et vivre la vie domestique et d'exercer l'hospitalité et d'aider les autres.

0: La fleur Anitya se fane dès qu'on la sent. De même, l'hôte s'attriste à la vue d'un visage inaccueillant.
1: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி இது எமது மொரிஷசு வானொலி.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும்.

அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். ஓர் அண்ணன் தனது தங்கையின் நலனுக்காக கனவு காணும் அளவற்ற அன்பை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. பாசமலர் படத்தில் வந்துள்ளது.

சிறப்பாக இந்த பாடலை போற்றி சொல்லிருந்து அம்மாதேவி அப்பசாமி கணவன் தர்மா மற்றும் அப்பசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்புடன் வழங்கும் இந்த பாடல்

இன்சுவை தரும் பாடல்கள், இன்னிசை பாடல்கள், அண்மையில் பாடப்பட்ட பாடல்களின் வரிசையில் தொடர்ந்து வரும் பாடலை கேட்போமா? இந்த பாடல் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்களின் இனிமையான இசையாலும் கவித்துவமான வரிகளாலும் இன்றும் ரசிகர்களால் விரும்பப்படுகிறது இந்த பாடல். தேனி தென்பாண்டி மீனி. உதய கீதம் படத்து பாடலாகும் இசை தேனே இன்பத்தேனே, இசை போல இனிமையும் மகிழ்ச்சியையும் தருபவளே.

இசை பாடல்கள் இன்சுவை தரும் பாடல்கள் திரைப்பட வரிசையில். இதோ உங்களுக்காக நான் வழங்கும் அடுத்த பாடல் இந்திரா படத்தில் வந்துள்ளது. இந்த பாடல் இன்று வரை பலரின் மனதில் நீங்காத இடம் பெற்றுள்ளது. நிலா காய்கிறது நிறம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே. நிலவு ஒளிர்கிறது அதன் அழகு குறைகிறது ஆனால் அதை யாரும் கவனிக்கவில்லை. இசைப்பு இறக்கமானவர்கள் இசையமைத்த பாடல் இது.

இதோ பாடலின் சரணம். அதோ போகின்றது ஆசை மேகம், மழையை கேட்டு கொள்ளுங்கள். ஆசைகள் மேகம் போல் வந்து போகின்றன, அவை நிறைவேற பிரார்த்தியுங்கள். அடுத்து இதோ கேட்கின்றது குயிலின் பாடல், இசையை

கவிந்த வாழ்க்கையை சீதனம் உந்தன் தேவையை கேளுங்கள். வாழ்க்கையு ஓர் அரிய பரிசு. உங்கள் மனதின் உண்மையான விருப்பங்கள் அறிந்து வாழுங்கள்.

0: உங்களுக்காக நம் மகளிர்களுக்கு நான் வழங்கும் சில எளிய வாழ்க்கை குறிப்பு. உங்களை நீங்கள் மதியுங்கள், உங்கள் திறமைகள் மற்றும் நல்ல குணங்களை நம்புங்கள், மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள், உடல் நலத்தை முதன்மைப்படுத்துங்கள், சத்தான உணவு உண்ணுங்கள், தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள், போதுமான தூக்கம் பெறுங்கள், மன அமைதியை காக்குங்கள், தேவையற்ற கவலைகளை குறைக்க முயற்சியுங்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசித்து கொள்ளுங்கள்.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.

ரஜினி முருகன் படத்து பாடல் இது. இந்த பாடலை, அதாவது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு உற்சாகமான காதல் பாடலாகும்.

இது மொரிஷியஸ் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக 1:34 மணித்துளிகள் ஆகிறது. இந்த பிற்பகலில், அதாவது மத்திய நேரத்தில், இனிய இனிய மெல்லிசை கேட்பது மனதிற்கு ஓர் அமைதியை தருகிறது. இது உங்களுக்காக நாம் வழங்கும் இந்த பாடல் கண்மணி அன்போ.

மத்திய நேரத்தில் மத்திய வெயிலின் நடுவே இந்த இனிய மெல்லிசைகள் மென்மையான தென்றல் காற்று போல மனதை வருதுகின்றன.

சரி, உங்கள் நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வருகின்றோம். பழையதை மறப்போம், புதியதை நினைப்போம், சந்தோஷங்கள் பகிர்வோம், எதிரியை மன்னிப்போம், நண்பனை நேசிப்போம், செய்யவே சொல்வோம், செய்வதை சொல்வோம், நல்லதை தொடர்வோம். உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி தீவிரமான காடல் பாடலுடன், சக்கர் மதேவன் அவர்கள் குரலில் வரும் பாடலுடன் எமது நிகழ்ச்சியில் எங்கேயாவது முடிவு பெற உள்ளது. இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில், இதே அலைவரிசைகளிலும், மொரிஷியஸ் வானொலியில் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி, உங்கள் இசை அறுவை நிகழ்ச்சியை கேட்க வருவார்கள். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி. நேயர்களே, சடுகுடு குடுவென நெஞ்சத்தில்

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum. Kim to Mauritius.
3: Namaskar.
4: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் மற்றும் இன்னிசை பாடலும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, இந்த சிறப்பான நாளில் திருப்புகழ் இதை கேட்கலாமா? அவனி தனிலே பிறந்து

0: வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது ஔவையார் முடிந்த அருள்மொழி. அரவ மாட்டேல் என்றார் ஔவையார். பாம்பை பிடித்து நாம் விளையாடக்கூடாது. இந்த உலகத்தில் பாம்பு என்பது மக்கள் தீயவர்கள். ஆகையால் நாங்கள் தீயவர்களை நட்பு செய்தால் அது தீமை தரும் என்பது ஔவையார் சொல்லாத மாதிரி நமக்கு சொல்கின்றார். அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்ல சொற்கள், நல்ல எண்ணங்கள் தேவை. இதோ கோச்சடையான் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கின்றார், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா, மூன்றும் இல்லை.

நீ போகலாம் என்பவன் யஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். நீ யஜமான தலைவன். நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும், எதிர்த்து நில், துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும். பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்கு, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

அவருடைய அன்பர்களை இந்த இரவு நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டால்தான் என்ன, இதோ இன்னும் கொஞ்சம் நேரம்.

வருணி அன்பர்களே, மட்ராஸ் பட்டினத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம். இரவு நேரத்தில் பூக்கள் பூக்குமா கேட்கலாம்.

வருடைய அன்பர்களே, இந்த இரவு நேரத்தில் கிராமிய பாடல் ஒன்றை கேட்கலாமா? உத்தம புத்திரன் படத்திலிருந்து வந்துள்ள இடிச்ச பச்சரிசி.

வருடைய அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி நெஞ்சமே நெஞ்சமே என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.